தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தத்தரி ததன தஜ்ஜனு தஜனு தத்துமி ததுமி தஜ்ஜனு தத்தித தரித தனத தனுத திமித